நாமரங்கனே வெச்சரங்கேனே பலாஜாவன சவதா லோடிய பைச்சேனா மலத்தே ராணி தீ படி சுந்தர பவதி ஜோடிய பை சச்சன சாச்சத்தே.